ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ

சேதமார்த்தியாஹ அக்னேமிந்தே விவாஸ்வாபிஹி ஆதிப்ரத்னாஸ்யரேதாஸஹ ஜோதிஃ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஓம் அக்னிவர்ணவிபூஷணாக நமஹ, ஓம் அகம்யாக நமஹ, ஓம் அகுணாக நமஹ, ஓம் அக்ரியாக நமஹ, ஓம் அக்ரதேசிகைஸ்வர்ய வீர்ய விஜ்ரம்பிணே நமஹ, ஓம் அக்ரபுஜே நமஹ, ஓம் அக்னிகர்பா

நமஹ, ஓம் அசிந்த்யாய நமஹ, ஓம் அசேதனாய நமஹ, ஓம் அசிந்தனீயாய நமஹ, ஓம் அசராய நமஹ, ஓம் அசிந்த்ய சக்தகே நமஹ, ஓம் அசிந்த்ய திவ்ய மஹிம ரஞ்சிதாய நமஹ, ஓம் அச்சுதான

அந்த கல்யாண பரிபூர்ண மகோதயாய நமஹ. ஓம் அனசூயகாய நமஹ. ஓம் அன்னமயாய நமஹ. ஓம் அன்னதாய நமஹ. ஓம் அனிர்வின்னாஸ்ருத

ஆதித்தாய நமஹ, ஓம் அனித்ய நித்ய மாசாய நமஹ, ஓம் அனிர்தேஷ்ய வயோ ரூபாய நமஹ, ஓம் அனுபமாய நமஹ, ஓம் அனந்த சோம சூர்யாக்னி மண்ட

நமஹ ஓம் அபராக நமஹ ஓம் அப்சரோகணசேவிதாக நமஹ ஓம் அபவர்க்கப்ரதாக நமஹ ஓம் அபரிச்சேத்யாக நமஹ ஓம் அபாம்நிதாகே நமஹ.

நமஹ. ஓம் அப்ரலோபாக நமஹ. ஓம் அப்ரதிமாக நமஹ. ஓம் அப்ரமாணாக நமஹ. ஓம் அப்ரியாக நமஹ.

நமஹ ஓம் அமித பிரபாவாக நமஹ ஓம் அமாயாக நமஹ ஓம் அமூர்த்தி சாதாக்ய பஸ்சிம வதனாக நமஹ ஓம் அமிர்தமய கங்கா.

ஓம் அமர சார்வபௌமாகே நமஹ, ஓம் அயோனகே நமஹ, ஓம் அயுக்மத்ருஷ்டாகே நமஹ, ஓம் அயுக்மாக்ஷாகே நமஹ.

ஓம் அலுப்தவ்ய சக்தகே நமஹ. ஓம் அலங்க்ய சாசனாய நமஹ. ஓம் அலிங்காத்மனே நமஹ. ஓம் அலக்ஷிதாய நமஹ. ஓம் அலுப்த சக்தி நேத்ராய நமஹ. ஓம் அலங்கிருதாய நமஹ. ஓம்

ஓம் அஷ்டதாத்மஸ்வரூபாக நமஹ. ஓம் அஷ்டவிதாக நமஹ. ஓம் அஷ்டாவிம்சத்யாகம ப்ரதிபாதக பஞ்சபதனாக நமஹ. ஓம் அஷ்டமூர்த்யாத்மனே நமஹ. ஓம் அஷ்டகுணேஸ்வர்யாக நமஹ. ஓம் அஷ்டதலோபரிவேஷ்டிதலிங்காக நமஹ. ஓம் அஷ்டதரித்ர விநாசனலிங்காக நமஹ. ஓம் அஷ்டசித்திதாயக

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Piruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே பிறவியிலே நான் பெற்ற பெரும் பேராக இந்த வருஷத்திலே மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளிலே திருவம்பாவையில் திருவடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் சிறப்பை திருவம்பாவையில் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பேரு தந்த எம்பெருமானுக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்தி திருவம்பாவை 20வது பாடலை இங்கே சிந்திக்கின்றோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பொருளின் சுருக்கமாக முடிந்த முடிவாக இன்றைக்கு இந்த பாடல் அமைந்திருக்கிறது. போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தழிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழினேர் அடேலோர் எம்பாவா என்று அந்த இறைவனுடைய திருவடி சிறப்பை, இறைவனுடைய அருட்சக்தியை அருட்சிரத்தை வியந்து வியந்து பாடக்கூடியதாக இந்த பாடல் இருக்கின்றது. இந்த பாடலிலேதான் மிகச்சிறந்த முத்தாய்ப்பாக இந்த திருவடியார்கள் அவர்களை வணங்கக்கூடியதுதான் நம்முடைய பிறவி பயன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாம் இங்கே காண இருக்கின்றோம். இறைவனுடைய திருவடிதான் மிகச்சிறந்த பேரு என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை, எந்த விதமான ஐயமும் இல்லாத ஒரு கருத்து. அதைத்தான் இங்கே மாணிக்க வாசகர் திருவம்பாவையிலே போற்றி அருளுக என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை 8 விதமாக போற்றுகிறார். அந்த எம்பெருமானுடைய திருப்பாதங்களை இங்கே போற்றி துதிக்கிறார். இந்த எம்பெருமானை பாடுவது, எம்பெருமானை தரிசிப்பது, எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதுதான் தென்னிலா மலர்ந்த வேணியாய் ஒன்றன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்று சொல்லும்படியாக தில்லையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பணியும் பொழுது இந்த பிறவி மிகச்சிறந்த ஆனந்தமான பிறவி, இந்த பிறவி உம்மை பாடுவதற்காகவே இருக்கின்றது என்று சொல்லும்படியாக 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் 4 சிந்தகே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவுமே ஆக இந்துமா சடையானாடும் ஆனந்த எல்லையில் தரிப்பெறும் கூத்தின் வந்தவேர் இன்ப வெல்ல வெள்ளத்தோள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலந்தார் என்று சொல்லும்படியாக அந்த திருச்சென்றத்திலே அந்த எம்பெருமானை பாடக்கூடியது, அவனை பாடுவதுதான் பிறவியினுடைய சிறப்பு என்று சொல்லும்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேக்கலார் பெருமான் இங்கே சொல்லுவார். இதே போலத்தான் இந்த தில்லையை சென்று சேருகின்ற திருநாவுக்கரசர் பெருமானை பற்றி பாடும் பொழுது ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள நினைந்து தேனாரும் மலர்ச்சோலை திருப்புலியூர் மருங்கு அணைந்தார் என்று சொல்லும்படியாக பாடுவார். அந்த எம்பெருமானை கண்டு பாடுவதுதான், எம்பெருமானை துதிப்பதுதான் இந்த பிறவியினுடைய ஆனந்தம், இந்த பிறவியினுடைய முடிவான ஆனந்தம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதைவிட சிறந்த ஒரு ஆனந்தம் உண்டா, அதைவிட சிறந்த பெரும் பேரு உண்டா என்று சொன்னால் நாம் இங்கே பார்க்க போகின்றோம். இறைவனை வணங்குவதை விட அந்த ஆனந்தத்தை விட அடியவர்களை தொழக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே. காரணம் என்ன என்று சொன்னால் இறைவனை தனக்குள்ளே வைத்திருக்கின்றவர்கள் சிவனடியார்கள். இப்போ இறைவனை கும்பிட்டால் ஒரு கும்பிடு, இறைவனுடைய அடியாரை கும்பிட்டால் 2 கும்பிடு. ஒரே கும்பிடுல ஒரே கல்லல 2 மாங்க. எப்படி அடியாரையும் கும்பிட்டோம், இறைவன் ஆனந்தப்படுகிறான், அடியார் உள்ளத்திலே இருக்கின்ற இறைவனையும் அடியார் வாயிலாக கும்பிடுகிறோம். இங்கே எம்பெருமானை போற்றி துதிக்கவில்லை, எம்பெருமானுடைய திரு அடியார்களைத்தான் இந்த பதிகம் சொல்லுகின்றது என்பதுதான் நாம் காணக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒரு கருத்து. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் என்று சொல்லி அந்தமாம் செந்தழிர்கள், பொற்பாதம் பூங்கழல்கள், இணையடிகள், புண்டரீகம், பொன்மலர்கள் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானுடைய திருவடிகளாக அருட்சக்தியாக இறைவனாகவே இருக்கக்கூடியவர்கள் அடியவர்கள். ஒன்று. இரண்டாவது, இது ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இறைவனை கும்பிட்டதற்கு ஒரு பயன் உண்டு. இறைவனை கும்பிடுவதுதான் பயன், அதுதான் ஆனந்தம். ஆனா அந்த இறைவனை கும்பிடுவதனாலேயும் ஒரு பயன் உண்டா என்று சொன்னால் உண்டு. என்ன பயன் உண்டு? சம்பந்தர் பெருமான் திருக்காலத்தி மலைக்கு எழுந்தருளுகிறார். திருக்காலத்தி மலைக்கு எழுந்தருளி அந்த மலையை துதித்து வானவர்கள் தானவர் என்று சொல்லும்படியாக திருப்பதிகமெல்லாம் பாடி அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானை துதித்து வணங்குகின்றார். உள் புகுந்து வளர் பொற்கோயில் சூழ்ந்து வலம் கொண்டு இறைவர் திருமுன் பெய்தி தொழுது தலைமேற்கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்து எழுவார். யாரு? சிவபெருமானை கும்பிட்டார். சிவபெருமானை கும்பிட்டதற்கு ஒரு பயன் உண்டு இல்லையா? இப்ப இறைவனை ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பயன் உண்டு. இறைவனை கும்பிடுவதுதான் பயன் என்று நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்துல பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப இறைவனை கும்பிட்டால் ஒரு பயன் உண்டா என்ற சம்பந்தருடைய சரித்திரத்துல சேக்கலாறு பெருமான் ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவார். கும்பிட்ட பயன் காண்பார், கும்பிட்ட பயன் காண்பார். இறைவனை திருக்காலத்தினாதனை கும்பிட்டார். அந்த கும்பிட்ட பயனை காண வேண்டும், அந்த பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது என்ன பயன் உண்டு? கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மெய் உருவினையும் அவ்வன்பின் உள்ளே மன்னும் வெள்ளச் செஞ்சடை கற்றை நெற்றி செங்கண் விமலரையும் உடன் கண்ட விருப்பும் பொங்கி பள்ளத்தில் இழிபுணல் போல் பறந்து செல்ல பைம்பொன் மலை வள்ளி பரிந்தளித்த செம்பொன் வள்ளத்தில் ஞான ஆர் அமுதம் உண்டார் மகிழ்ந்தெழுந்து பலமுறையும் வணங்குகின்றார் என்று சொல்லும்படியாக இவர் இறைவனை துதித்தார். இறைவனை துதித்த காரணத்தினாலே இறைவனை கும்பிட்ட பயனாக அவனுடைய அடியாராக இருக்கின்ற காலத்தி வேடரான கண்ணப்பனை துதிக்கின்றார். நன்றாக கவனிக்க வேண்டும். இறைவனை துதித்த பிறகு வேற எதுவுமே இருக்கக்கூடாது, அதுதான் முடிந்த முடிவு என்று சொன்னால் இங்கே செக்லார் பெருமான் சொன்னார், கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் தொழுகின்றார். இப்போ இறைவனை தொழுத பயன் என்ன என்று சொன்னால் இறைவனுடைய அடியவர்களை தொழுவது. அதுதான் நம்ம இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறார்? அதுதான் இந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பு. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன என்று இருக்கிறதே, அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை நினைத்துக் கொண்டு கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாங் காவணத்து விண்ணவர் ஒழிய மண்மேல் மிக்க சீர் அடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணுனாள் என்னாள் என்று பரமர்தாள் பரவி சென்றார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த எம்பெருமானை திருவாரூரிலே இருக்கின்ற அந்த எம்பெருமானிடத்திலே சென்று வணங்குகின்றார். என்ன வணக்கம்? அவரிடத்திலே என்ன கேட்கின்றார்? இவருக்கு யான், யாருக்கு? தேவாசிரிய மண்டபத்திலே அடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அடியவனாக நான் என்னை நீ எப்பொழுது பண்ணுவாய்? இப்போ இறைவனுக்கு அடியவராக இருக்கிறார். எங்கே சம்பந்த பெருமானை பார்த்தோமோ அதையே இப்பொழுது எடுத்து நாம் பார்க்கின்றோம். இறைவனுக்கு அடியவராக இருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்பொழுது கேட்கிறார், உனக்கு அடியவனாக நான் இருக்கிறேன், இப்பொழுது உன்னுடைய அடியவருக்கு அடியவனாக நான் எப்பொழுது ஆவேன் என்று இவர்க்கு யான் அடியேனாக பண்ணுனாள் என்றா என்னாள் என்று இறைவனுடைய பரமர்த்தாளை பரவி நிற்கின்றார். அடியவர்க்கு அடியனானேன் என்னும் ஆதரவு கூற அங்கே நின்று பாதங்கள் பணிந்தார். இங்கேதான் நம்ம என்ன செய்கின்றோம்? இந்த போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலினுடைய முழு கருத்து இங்கே வந்து நிற்கின்றது. இறைவனுடைய திருவடிகளை தொழுதால் அடியவரை தொழக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டும். இது எங்கே? இந்த சரித்திரத்தை இங்கே பார்க்கிறோம். என்ன சரித்திரம்? எந்த திருத்தொண்டர் புராணத்தை நாம் முழுமையாக இந்த திருவம்பாவையிலே பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த திருத்தொண்டர் புராணம் எப்பொழுது திருவாக்காக அங்கே மலர்ந்ததோ, இறைவன் திருவாக்கிலே இருந்து தெல்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எடுத்துக் கொடுக்கப்பட்டதோ, அந்த தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எடுத்துக் கொடுக்கப்பட்ட சரித்திரம் இருக்கின்றதே, அந்த சரித்திரத்தை இந்த 20வது பாடலிலே நாம் பார்க்கிறோம். என்ன பொருத்தம் என்று யோசித்து பாருங்க. எம்பெருமான் நினைத்து கடிகொள் பூங்கொன்றை வேந்தார் அவர்க்கு எதிர் காண காட்டும்படி எதிர் தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு. அந்த எம்பெருமானை என்ன செய்கின்றார், எம்பெருமானுடைய திருப்பாதங்களை இங்கே வணங்கி நிற்கிறார். அடியவர்க்கு அடியனாவேன் என்னும் ஆதரவு கூற கொடி நெடும் கொற்ற வாயில் பணிந்து கை குவித்து புக்கார். கடிகொள் பூங்கொன்றை வேந்தார் அவர்க்கு எதிர் காண காட்டும்படி எதிர் தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு. அப்பொழுது இறைவனுடைய திருவடிகளை துதிக்கிறார். இப்பொழுது நம்ம பார்த்தமே, போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தழிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிவால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்னருளர் இருக்கின்றதே, இதை சேக்கடாருடைய திருத்தொண்டர் புராணத்துல பார்க்கிறோம். நண்பரும் திருமாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை, நண்பரும் பரமானந்த நன்மது என் தரத்தும் அளித்து எதிர் நின்றன. ஞாலன் உய்ய நடமன்றுள் ஆடின, காலன் ஆறுயிர் மாலக் கருத்தன, மாலை தாழ்குழல் மாமலையாள் செங்கை சீலமாக வருட செவிந்த சிவந்தன. யாருடையது எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி இங்கே சேக்கிறார் பெருமான் பாடுகிறார். யார் பாடுவதாக, இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமானுடைய திருவடிகளை நினைந்து பாடுகிறார். சேக்கலார் பெருமான் அதை சொல்லுகிறார். இங்கே தடுத்தாட் கொண்ட புராணத்தில், நீதி மாதவர் நெஞ்சிற் பொலிந்தன, வேதி யாதவர் தம்மை வேதிப்பன, சோதியாய் எழும் சோதியுச்சோதிய ஆதி மால் அயன் காணா அளவின. யோசித்து பாருங்க, இங்க இருக்கக்கூடியது அப்படியே வரும். ஆதி மாலையன் காணா அளவின, வேத ஆரணம் மேற்கொண்டிருந்தன, பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன, ஏதமானவை தீர்க்க இசைந்தன, பூதநாத நீ புண்டரீகப்பதம் என்று சொல்லும்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமானுடைய திருவடிகளை இங்கே ஏத்துகின்றார். நாமும் இங்கே பார்க்கிறோம், ஏழு வகையாக எம்பெருமானை போற்றி போற்றி போற்றி என்று மாணிக்க வாசக பெருமான் இறைவனுடைய திருவடிகளை பாடுகிறார். இறைவனுடைய ஆதியாம் பாதமலர், அந்தமாம் செந்தளிர்கள், தோற்றமாம் புற்றா புற்பாதம், போகமாம் பூங்கலர்கள், ஈராம் இணையடிகள், நான்முகனும் காணாத புண்டரீகம், ஆட்கொண்டு அருளும் பொன்னர்கள் என்று சொல்ல முடியாத ஏழு விதமாக இங்கே பாடுகிறாரே, இந்த ஏழு விதமாக ஏழு வித தன்மைகளை கடந்து ஆறு ஆதாரங்களையும் கடந்து அந்த ஏழாவது ஆதாரத்தையும் கடந்து நிற்கக்கூடிய தன்மையிலே இங்கே பாடுகின்றார் மாணிக்க வாசக பெருமான். அதேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே பாடுகின்றார். திருவாரூரிலே எம்பெருமானை தியாகேசனை வணங்கி பாடுகிறார். இன்னவாறேத்து நம்பிக்கு ஏறு சேவகனார் தாமும், அவர் அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி மன்னுசீர் அடியார்கள் வழித்தொண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்வார். எம்பெருமான் அந்த பெருமையை சிவபெருமான் கூறுகிறார். யாருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொல்லுகிறார். திருவாரூர் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொல்லுகிறார். எப்போ? இறைவனுடைய திருவடிகளை இவர் புகழ்ந்து பாடிய பொழுது, பூதநாத நின் புண்டரீகப்பதம் இன்னமாரேத்து நம்பிக்கு ஏறு சேவகனார் தன்னுடைய திருவடிகளை துதித்த பொழுது இங்கே அவருக்கு சொல்லுகிறார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், என்னுடைய தாய் போன்றவர்கள் ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பமார்வார், இருமையும் கடந்து நின்ற இவரை நீ அடைவாய் என்று சொல்லுகிறார். இறைவனை இறைவனுடைய திருப்பாதங்களை பணிந்த பொழுது இறைவன் சொல்லுகிறார், என்னை ஒப்பி நிற்கக்கூடியவர்கள், என்னை ஒத்தவர்கள், என்னிடத்திலே அன்பு கொண்டவர்கள், என்னுடைய தாயை போன்றவர்கள், எந்த குறையும் இல்லாதவர்கள், இந்த அடியவர்களை நீ சேர்வாய் என்று தன்னுடைய திருவடிகளை சேர்ந்த நம்பியாரூரராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அடியாரிடத்திலே அனுப்புகிறார். அப்பொழுது கேட்டார், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொன் மாலை கோதிலா வாய்மையாலே பாடு என்று அண்ணல் கூற, நீ அவர்களை பாடு என்று சிவபெருமான் சொல்லுகிறார். நான் எப்படி பாடுவது என்று கேட்கிறார். எப்படி சொல்லுவேன், இன்னவார் இன்ன பண்ணென்று எத்துகேன், அதற்கு யான் யார், பண்ணு பாமாலை பாடும் பரிசனுக்கு அருளாய். இங்கே கவனிக்க வேண்டும், இறைவனை பாடினால் இறைவனுடைய திருவடிகளை பாடக்கூடிய பயன் கிட்டுகிறது, இறைவனுடைய திருவடிகளை பாடினால் இறைவனுடைய அடியவர்களை சிந்திக்கக்கூடிய, இறைவனுடைய அடியவர்களுடைய பெருமையை பாடக்கூடிய, இறைவனுடைய அடியவர்களுடைய திருவடிகளை சிந்திக்கக்கூடிய அடையக்கூடிய பேறு கிட்டுகிறது. இறைவனுடைய அடியவர்களை அடைவதுதான் இறைவனை வழிபடக்கூடிய பயன். அங்கே சொன்னார், மறையளித்த திருவாக்கால் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய, மறையளித்த திருவாக்கால் தில்லைவாள் அந்தனரம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் மண் புகழாரை எடித்திசைப்பா மொழி என்று எம்பெருமான் சொல்லுகிறார். உடனே எம்பெருமானை பாடுகிறார், வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வார் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானுடைய அடியவர்களை பற்றி திருப்பதிகம் பாடி அவரை அந்த திருக்கூட்டத்தாரை அணைந்து அந்த திருக்கூட்டத்தாரை சேர்ந்து நீங்கள்தான் எல்லோருக்கும் பெரியவர்கள் என்று சொல்லும்படியாக உம்பர்நாயகர் அடியார் பேருவகை தாமைத நம்பியாரூரர் திருக்கூட்டத்தின் நடு அணைந்தார் தம்பிரான் தோழர் அவர் தாம் ஒழிந்த தமிழ் முறையே எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டேத்தல் உருகின்றேன் என்று சேக்கலார் பெருமான் பாடுவார். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று எம்பெருமான் அடியெடுத்துக் கொடுத்தானே, எப்பொழுது அடியெடுத்துக் கொடுத்தான்? தன்னுடைய திருவடிகளை பாடிய பொழுது அவர்களுக்கு அடியெடுத்துக் கொடுத்தான், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடியெடுத்துக் கொடுத்தான். கரங்குவிவார் உள்மைகளும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று எந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுகிறோமோ அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாடினால் அடியவரை பாடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டும். தில்லைவாழ் அந்தனரமடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிவாரன் அடியார்க்கும் அடியேன் என்று அத்தனை பேரையும் நாயன்மார்களை பாடிக்கொண்டு வருகிறாரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கிடைத்த விதம் எப்பொழுது? எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை ஏதமானவை தீர்க்க இசைந்தன, பேதையேன் செய் பிழை பொறுத்தாண்டன, பூதநாத நின் புண்டரீகப்பதம் என்று எம்பெருமானுடைய தாமரை மலராக இருக்கப்பட்ட பொற்பாதம் பூங்கடல்கள் புண்டரீகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதங்கள் இருக்கின்றதே, அந்த பாதங்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடும் பொழுது திருத்தொண்ட தொகை இந்த உலகுக்கு கிடைத்தது, நமக்கு கிடைத்தது, நாம் செய்த பாக்கியம். எப்போ கிடைத்தது? இறைவனுடைய திருவடிகளை அடைந்த பொழுது. ஆக கும்பிட்ட பயன் காண்பார் போல் என்று சொல்வதைப் போலவே இறைவனை அடைந்த பயன் எது? இறைவனுடைய அடியார்களை தொழுவது. இன்றைக்கு இந்த வருஷத்துல நம்ம பார்த்ததனுடைய முக்கியமான கருத்து அதுதான், கும்பிட்ட பயன் காண்பார் எது? இறைவனுடைய அடியவரை துதிப்பது. அந்த இறைவனுடைய அடியவர்களை துதிப்பது மட்டுமே நமக்கு அருள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ஒரு கருத்து பார்த்தோம், அடியவர்கள்னா யார், அடியவர்கள் யார், இவ்வளவு காலம் சொல்லிட்டோம். என்ன சார் அப்படின்னா வந்து கடவுளுக்கு மகிமை கிடையாதா? ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடணும், ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க மறந்திருக்கிறோம். அடியவர்கள் யாருன்னு தெரியாததுனாலதான் இந்த ரெண்டுக்கும் பேதம் உண்டு, இந்த ரெண்டுக்கும் பேதம் நினைத்துக் கொள்ளுகிறோம். இறைவனை பாடினால் இறைவனுடைய திருவடி கிடைக்கிறது. இப்ப இறைவன் வேற, இறைவனுடைய திருவடி வேறையா? இப்ப இறைவனை பாடினார், அங்கே திருவாரூரிலே இறைவனை சென்று கண்டு தொழுதார், அப்ப இறைவனுடைய திருவடிகளை பாடினார், இதான சரித்திரம் பார்த்தோம். இப்ப இறைவனுடைய திருவடிகளை பாடும் பொழுது அந்த அடியவரை பாடக்கூடிய தன்னையை திருவாள் அந்தனகம் அடியார்க்கும் அடியேன் என்று எடுத்துக் கொடுத்தார், அவரை பாடு பணி என்று சொல்லி அந்த எம்பெருமான் கொடுக்கிறார். அப்படின்னா அடியவர்கள் யார், அடியார் யார், அடியார் அடியார் திரும்பி திரும்பி சொல்லு பாருங்க, அடியார் அடியார் அடியார் யார், அவர் திருவடியார் திருவடி யார், யார் அவர்கள், திருவடி, வேற ஒண்ணுமே கிடையாது. அடியவர்கள்னா யார், சிவனடியார்கள் யார், சிவன் அடி யார், அவ்வளவுதான். இப்ப பிள்ளை, இப்ப கணபதி என்ன சொல்லுகிறோம், பிள்ளை, அவரை மரியாதையா பிள்ளையார். இப்ப ஆளுடைய பிள்ளை யாருக்கு, சம்பந்தமூர்த்திக்கு சொல்லுகிறோம், பிள்ளை யார். இப்ப யாருன்னா கொஸ்டின் மார்க் கிடையாது, அந்த இடத்துல கேள்விக்குறி கிடையாது, மரியாதை நிமித்தமாக சேருவது இல்லையா. அதே போலத்தான் யார் அடியவர்கள் என்று கேட்டால் சிவன் அடி யார், யார் என்பது மரியாதை நிமித்தம். அப்படின்னா அவர்கள் யார், பிள்ளை யார், ஆளுடைய பிள்ளை யார், ஆளுடைய பிள்ளை யார், இங்கே சிவனடி யார். அப்படின்னா யார் அவர்கள், சிவன் அடியே, வேற ஒன்றும் கிடையாது, சிவனுடைய திருவடிதான் சிவனுடைய அடியார்கள். தயவு செய்து மனத்திலே நினைத்துக் கொள்ள வேண்டும், சிவனுடைய திருவடிதான் சிவனுடைய அடியார்கள். இப்ப சிவனுடைய திருவடி வேறு கிடையாது, சிவன் வேறு கிடையாது, சிவன் வேறு கிடையாது, அம்பிகை வேறு கிடையாது. அம்பிகையே திருவடியாக இருக்கிறாள், அருளே திருவடியாக இருக்கிறது, அவனுடைய அருள் சக்தியே திரு அடியாராக சிவன் அடியார்களாக இருக்கிறார்கள். வேற வகையில எப்படி திருமூலர் வாக்கியில சொன்னால், நடமாடும் கோயில் நம்பர், அவ்வளவுதான். அவர் படமாட கோயில் பரமர், இவர் நடமாடும் கோயில் நம்பர், அவ்வளவுதான். நடமாடக்கூடிய உலகிலே நடமாடக்கூடியவர்கள் அடியார்கள். அவர்கள் யார்? அடியார் அடி யார்? சிவனடி யார்? சிவனடி யார்? சிவனடி யார்? சிவனடி யார்? திருப்பி திருப்பி சொல்லு பாருங்கள், யார் அவர்கள்? இறைவனுடைய திருவடிகள், அவ்வளவுதான். இறைவனுடைய திருவடிகளை எங்கே நாம் இப்பொழுது பாடுகின்றோமோ, பாதமலர் செந்தடிகள் பொற்பாதம் பொங்கலர்கள் இணையடிகள் புண்டரீகம் பொன்னலர்கள் என்று நாம் பாடுகின்றோம், அது வேற யாரும் கிடையாது, இறைவனுடைய திருவடியார்கள். போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கெல்லாம் ஆதியாக எங்களுக்கு உன்னுடைய பெருமையை சுட்டிக்காட்டக்கூடிய அடியார்களை போற்றுகின்றோம். போற்றி அருள்களின் அந்தமாம் செந்தடீர்கள், எங்களுக்கு பயனாக எது கிடைக்குமோ, தொண்டு கிடைக்குமோ, அந்த தொண்டை எங்களுக்கு காட்டிக் கொடுத்த அந்தமாக இருக்கப்பட்ட அடியவர்கள். போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம், இந்த உலகம் எல்லாம் இந்த உலகிலே இருக்கக்கூடிய சைவ நெறி தோன்றுகின்றதே அதற்கு காரணமாக இருந்தவர்கள் அடியவர்கள். போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலர்கள், இதற்கெல்லாம் ஆனந்த அடியவர்களை துதிப்பதை விட வேறு பேரு பேரு உண்டா? அப்படி பேராக போகத்தை கொடுக்கக்கூடியது அடியவர்களுடைய அடியவர்களை பணியக்கூடியது. போற்றி எல்லா உயிருக்கும் இராம் இணையடிகள், எல்லா போகத்திற்கும் முடிந்த முடிவாக இருக்கப்பட்டது அடியவர்களை பணிவது. போற்றி மால் நான்முகனும் காணாத உண்டரிகம், தங்களுடைய பதவியின் ஆணவத்தின் காரணத்தினாலே இறைவனை அடை முடியாமல் மாலரியா நான்முகனும் காணாமலையினை என்று இருக்கக்கூடிய அந்த இரண்டு பேரையும் விட்டு எவர் அடியவர்களாக இருக்கின்றார்களோ, சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப்பொழிவன முக்தி கொடுப்பன என்று இருக்கிறதே, அப்பேற்பட்ட ஐயாரன் அடித்தளமாக இருக்கப்பட்டவர்கள் அடியவர்கள். போற்றிமால் நான்முகனும் காணாத முந்திரிகம், போற்றியா உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், என்றைக்கும் வாடாத அன்றலர்ந்த சித்திரத்தில் அறந்த செந்தாமரையைப் போலவே பொன்மலர்களாக மிகச்சிறந்த மதிப்பு உடைய மலர்களாக இருக்கப்பட்டவர்கள் யார்? இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடியார்கள், வேற யாரும் கிடையாது. நாம் உய்யும்படியாக நம்மை ஆட்கொள்ளக்கூடியது இறைவனுடைய அடியார்கள். இறைவனுடைய திருவடிதான் இறைவனுடைய அடியார்கள், இறைவனுடைய திருவருள்தான் இறைவனுடைய அடியார்கள் என்கின்ற இந்த முடிவான முத்தான கருத்தை இங்கே சுட்டிக்காட்டுகிறது. யார் இறைவனுடைய திருவடிகளோ அவர்கள்தான் இறைவனுடைய திருவடியார்கள் என்று சொல்லக்கூடிய அவரோடு அவர்கள் மூலமாக இறைவனுடைய திருவடியார்கள் மூலமாக இறைவனுடைய திருவடி மூலமாக இறைவனுடைய அருள் மூலமாக இறைவனை அடைகிறோம், ஆனந்தப்படுகிறோம், போகம் நமக்கெல்லாம் கிடைக்கிறது. நம்மை ஆட்கொள்ளுகின்றான் போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவா என்று இந்த மார்கழியே நீராடுதல் என்று சொல்லும்படியாக அந்த ஆனந்த ஆட்டத்தை அந்த ஆனந்த நீராட்டத்தை அந்த இறைவன் நமக்கு கொடுத்தான். இது நாம் செய்த பெரிய பாக்கியம் என்று சொல்லும்படியாக பக்தர்கள் தொண்டர்கள் அடியவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். பக்தி செய்பவர் பக்தர்கள், தொண்டு செய்யக்கூடியவர்கள் தொண்டர்கள். எவன் இறைவனோ, யார் இறைவனோ, யார் இறைவனுடைய திருவடியோ அவர்கள்தான் இறைவனுடைய திருவடியார்கள். எவன் சிவனோ, எவன் சிவனுடைய திருவடியோ, அந்த சிவனுடைய திருவடிதான். யார் சிவனுடைய திருவடியோ அந்த சிவனுடைய திருவடிதான் சிவனுடைய திருவடியார்கள் என்கின்ற மிகச்சிறந்த கருத்தை இன்றைக்கு 20வது திருவம்பாவை பாசுரம் நமக்கெல்லாம் சுட்டி காட்டுகின்றது. இவ்வளவு காலமும் 20 நாடும் 20 திருவம்பாவை பாடலை அடியவர்களுடைய மிகச்சிறந்த சிறப்பையெல்லாம் இங்க பார்க்கக்கூடிய பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த சைவம் வலைத்தளத்தாருக்கும் அதைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய தலையாலே வணக்கம் செலுத்தி என்னுடைய நன்றிகளை தெரிவிப்பது அல்லால் என்னுடைய சிறந்தாழ்ந்த கரந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிப்பதை விட்டு நான் வேறு என்ன கைமாறு செய்ய முடியும் என்று தோன்ற முடியவில்லை, எனக்கு தோன்றவில்லை. உங்கள் எல்லாருடைய பாதங்களையும் வணங்கி மீண்டும் மீண்டும் வணங்கி மீண்டும் மீண்டும் வாழ்த்தி மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடத்திலே திருவம்பாவையிலே அந்த முத்தான அடியார்களினுடைய சிறப்பு இந்த திருவம்பாவையில் வாயிலாக எனக்கு காண கிடைத்த பாக்கியம் கிடைத்தது. இந்த திருவடியார் கூட்டம் உங்களுடைய கூட்டத்துக்கெல்லாம் உங்களுடைய பொன்னார்ந்த திருவடிகளுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சிறங்குவார் உள்மணிகளும் கரங்குவார் உள்மைகளும் கொன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஒங்கு வைக்கும் சிரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று சொல்லி அந்த சிவபெருமானுடைய சேவடிகளை போற்றி, சிவன் சேவடியாக இருக்கப்பட்ட உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் நான் போற்றி, இந்த உலகம் வாழ நான் மறைவாழ செய்வ நெறிவாழ இங்கு இருக்கக்கூடிய திருத்தொண்டர் கூட்டத்தையும் வாழ்த்தி, இந்த நல்ல திருப்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சைவம் வலைத்தளத்தாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் முடிக்கின்றேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் எல்லோருக்கும் பரம கருணையை பொழியட்டும், நம்மை அடியவர்கள் ஆக்கட்டும், அடியவர்கள் பக்கலிலே செலுத்தட்டும், அவர்கள் அந்த அடியவர்களுடைய சிந்தனையை நமக்கு அனவரதமும் கொடுக்கட்டும் என்பதாக அந்த எம்பெருமானை போற்றி, அந்த போற்றியே முத்தாய்ப்பாக என்னுடைய நன்றியாக வணக்கங்களாக தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்ளுகின்றேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். The title is Ardhanarishwara Stotram, presented by vedamantram.com team. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம ஓம் தேவ பூஜ்யாய நம ஓம் வேதாந்தார்த்த பிரசாரகாய நம ஓம் வேதாந்த வேத்யாய நம ஓம் வைஷ்ணவாய நம ஓம் கவயே நம ஓம் காவியகலாதராய நம ஓம் காலாத்மனே நம ஓம் காலஹ்ருதே நம ஓம் காலாய நம ஓம் கலாத்மனே நம ஓம் காலசூதனாய நம ஓம் கேலிப்ரியாய நம ஓம் சுகேலாயே நம ஓம் கலங்கரஹிதாய நம ஓம் க்ரமாய நம ஓம் கர்மகர்த்ரே நம ஓம் சுகர்மணே நம ஓம் கர்மேஷாய நம ஓம் கர்மவர்ஜிதாய நம ஓம் மீமாம்சா சாஸ்திரவேத்ரே நம ஓம் சர்வாய நம ஓம் மீமாம்சகப்ரியாய நம ஓம் பிரகிருத்யை நம ஓம் புருஷாய நம ஓம் பஞ்சதத்வஜ்ஞாய நம ஓம் ஞானீனாம் வராய நம ஓம் சாங்க்ய சாஸ்திர பிரமோதினே நம ஓம் சங்க்யாவதே நம ஓம் பண்டிதாய நம ஓம் பிரபவே நம ஓம் அசங்க்யாத குணக்ராமாய நம ஓம் குணாத்மனே நம ஓம் குணவர்ஜிதாய நம ஓம் நிர்குணாய நம ஓம் நிரஹங்காராய நம ஓம் ரசாதீஷாய நம ஓம் ரசப்ரியாய நம ஓம் ரசாஸ்வாதினே நம ஓம் ரசாவேத்யாய நம ஓம் நீரசாய நம ஓம் நீரஜப்ரியாய நம ஓம் நிர்மலாய நம ஓம் நிரணுக்ரோஷினே நம ஓம் நிர்தந்தாய நம ஓம் நிர்பயப்ரதாய நம ஓம் கங்காக்யதோயாய நம ஓம் கங்காக்யாய நம ஓம் காங்கதோயாய நம ஓம் மீனத்வஜ விமர்தனாய நம ஓம் அந்தகாரயே நம ஓம் ப்ருஹத்தம்ஷ்ட்ராய நம ஓம் ப்ருஹதஸ்வாய நம ஓம் ப்ருஹத்தனவே நம ஓம் ப்ருஹஸ்பதயே நம ஓம் சுராச்சாரியாய நம ஓம் கீர்வாணகணபூஜிதாய நம ஓம் வாசுதேவாய நம ஓம் மகாபாஹவே நம ஓம் விரூபாக்ஷாய நம ஓம் விரூபகாய நம ஓம் பூஷ்ணோ தந்த விநாசினே நம ஓம் முராரயே நம ஓம் பகநேத்ரக்னே நம ஓம் வேதவியாசாய நம ஓம் நாகஹராய நம ஓம் விஷக்னே நம ஓம் விஷநாயகாய நம ஓம் விரஜசே நம ஓம் சஜலாய நம ஓம் அனந்தாய நம ஓம் வாசுகயே நம ஓம் அபராஜிதாய நம ஓம் பாலாய நம ஓம் விருத்தாய நம ஓம் யூனே நம ஓம் மிருத்யவே நம ஓம் மிருத்யுக்னே நம ஓம் பாலச்சந்திரகாய நம ஓம் பலபத்ராய நம ஓம் பலாராதயே நம ஓம் திருடதன்வனே நம ஓம் ரிஷத்வஜாய நம ஓம் பிரமதேஷாய நம ஓம் கணபதயே நம ஓம் கார்த்திகேயாய நம ஓம் ரிகோதராய நம ஓம் அக்னிகர்பாய நம ஓம் அக்னிநாபாய நம ஓம் பத்மநாபாய நம ஓம் பிரபாகராய நம ஓம் ஹிரண்யகர்பாய நம ஓம் லோகேஷாய நம ஓம் வேணுநாதாய நம ஓம் பிரதர்தனாய நம ஓம் வாயவே நம ஓம் பகாய நம ஓம் வசவே நம ஓம் பர்காய நம ஓம் தக்ஷாய நம ஓம் பிராசேதசாய நம ஓம் முனையே நம ஓம் நாதபிரம்மரதாய நம ஓம் நாதினே நம ஓம் நந்தனாவாசாய நம ஓம் அம்பராய நம ஓம் அம்பரீஷாய நம ஓம் அம்புலி நிலையாய நம ஓம் ஜாமதக்ஞாய நம ஓம் பராத்பராய நம ஓம் கிருதவீரியசுதாய நம ஓம் ராஜ்ஞே நம ஓம் கார்த்தவீரிய பிரமர்தனாய நம ஓம் ஜமதக்னயே நம ஓம் ஜாதரூபாய நம ஓம் ஜாதரூப பரிச்சதாய நம ஓம் கற்பூர கௌராய நம ஓம் கௌரீஷாய நம ஓம் கோபதயே நம ஓம் கோபநாயகாய நம ஓம் பிராணீஸ்வராய நம ஓம் பிரமாணஜ்ஞாய நம ஓம் பிரமேயாய நம ஓம் அஜ்ஞானநாசனாய நம ஓம் ஹம்சாய நம ஓம் ஹம்சகதயே நம ஓம் மீனாய நம ஓம் பிரம்மணே நம ஓம் லோகபிதாமஹாய நம ஓம் யமுனாதீஸ்வராய நம ஓம் யாம்யாய நம ஓம் யமபீதி விமர்தனாய நம ஓம் நாராயணாய நம ஓம் நாரபூஜ்யாய நம ஓம் வசுவர்ணாய நம ஓம் வசுப்ரியாய நம ஓம் வாசவாய நம ஓம் பலக்னே நம ஓம் வ்ருத்ரஹந்த்ரே நம ஓம் யந்த்ரே நம ஓம் பராக்கிரமிணே நம ஓம் ப்ருஹதீஷாய நம ஓம் ப்ருஹத்பானவே நம ஓம் வர்தனாய நம ஓம் பாலவாய நம ஓம் பராய நம ஓம் ஷரபாய நம

नमः ओम कोलशत्रवे नमः ओम विभाकराय नमः ओम रथचक्राय नमः ओम दशरथाय नमः ओम रामाय नमः ओम शस्त्रभृतांवराय नमः ओम नारदीयाय नमः ओम नरानंदाय नमः ओम नायकाय नमः ओम प्रमथारिग्ने नमः ओम रुद्राय नमः ओम रौद्राय नमः ओम रुद्रमुख्याय नमः ओम रौद्रात्मने नमः ओम रोमवर्जिताय नमः ओम जलंधरहराय नमः ओम हव्याय नमः ओम हविषे नमः ओम धाम्ने नमः ओम बृहद्दवये नमः ओम रवये नमः ओम सप्तार्चये नमः ओम अनघाय नमः ओम द्वादशात्मने नमः ओम दिवाकराय नमः ओम प्रद्योतनाय नमः ओम दिनपतये नमः ओम सप्तसप्तये नमः ओम मरीचिमते नमः ओम सोमाय नमः ओम अब्जाय नमः ओम ग्लावे नमः ओम रात्रीशाय नमः ओम कुजाय नमः ओम जैवात्रिकाय नमः ओम बुधाय नमः ओम शुक्राय नमः ओम दैत्यगुरवे नमः ओम भौमाय नमः ओम भीमाय नमः ओम भीमपराक्रमाय नमः ओम शनये नमः ओम पंगवे नमः ओम मदांधाय नमः ओम बंगाभक्षणतत्पराय नमः ओम राहवे नमः ओम केतवे नमः ओम सैंहिकेयाय नमः ओम ग्रहात्मने नमः ओम ग्रहपूजिताय नमः ओम नक्षत्रेशाय नमः ओम अश्विनीनाथाय नमः ओम मैनाकनिलयाय नमः ओम शुभाय नमः ओम विंध्याटवी समत्सन्नाय नमः ओम सेतुबंधनिकेतनाय नमः ओम कूर्मपर्वतवासिने नमः ओम वागीशाय नमः ओम वाग्विदांवराय नमः ओम योगेश्वराय नमः ओम महीनाथाय नमः ओम पातालभुवनेश्वराय नमः ओम काशीनाथाय नमः ओम नीलकेशाय नमः ओम हरिकेशाय नमः ओम मनोहराय नमः ओम उमाकांताय नमः ओम यमारातये नमः ओम बौद्धपर्वतनायकाय नमः ओम तटासुरनिहंत्रे नमः ओम सर्वयज्ञसुपूजिताय नमः ओम गंगाद्वारनिवासाय नमः ओम वीरभद्राय नमः ओम भयानकाय नमः ओम भानुदत्ताय नमः ओम बाणुनाथाय नमः ओम जरासंधविमर्दनाय नमः ओम यवमालीश्वराय नमः ओम पाराय नमः ओम गंडकीनिलयाय नमः ओम हराय नमः ओम शालग्रामशिलावासिने नमः ओम नर्मदातटपूजिताय नमः ओम बाणलिंगाय नमः ओम बाणपित्रे नमः ओम बाणदये नमः ओम बाणपूजिताय नमः ओम बाणासुरनिहंत्रे नमः ओम रामबाणाय नमः ओम भयापहाय नमः ओम रामदूताय नमः ओम रामनाथाय नमः ओम रामनारायणाय नमः ओम अव्ययाय नमः ओम पार्वतीशाय नमः ओम परामृष्टाय नमः ओम नारदाय नमः ओम नारपूजिताय नमः ओम पर्वतेशाय नमः ओम पार्वतीयाय नमः ओम पार्वती प्राणवल्लभाय नमः ओम सर्वेश्वराय नमः ओम सर्वकर्त्रे नमः ओम लोकाध्यक्षाय नमः ओम महामतये नमः ओम निरालंबाय नमः ओम हठाध्यक्षाय नमः ओम वननाथाय नमः ओम वनाश्रयाय नमः ओम श्मशानवासिने नमः ओम दमनाय नमः ओम मदनारये नमः ओम मदालयाय नमः ओम भूतवेताल सर्वस्वाय नमः ओम स्कंदाय नमः ओम स्कंदजनये नमः ओम जनाय नमः ओम वेताल शतनाथाय नमः ओम वेताल शतपूजिताय नमः ओम वेतालाय नमः ओम भैरवाकाराय नमः ओम वेताल निलयाय नमः ओम बलाय नमः ओम भूर्भुवस्वर्वषट्काराय नमः ओम भूतभव्यविभवे नमः ओम महसे नमः ओम जनाय नमः ओम महसे नमः ओम तपसे नमः ओम सत्याय नमः ओम पाताल निलयाय नमः ओम लयाय नमः ओम पत्रिणे नमः ओम पुष्पिणे नमः ओम फलिने नमः ओम तोयिने नमः ओम मही रूप समाश्रिताय नमः ओम स्वधा नमः ओम स्वाहा नमः ओम नमस्काराय नमः ओम भद्राय नमः ओम भद्रपतये नमः ओम भवाय नमः ओम उमापतये नमः ओम व्योमकेशाय नमः ओम भीमधन्वने नमः ओम भयानकाय नमः ओम पुष्टाय नमः ओम तुष्टाय नमः
ஓம் தராதாராய நமஹ, ஓம் பலிதாய நமஹ, ஓம் பலிபிருதே நமஹ, ஓம் பலினே நமஹ, ஓம் ஓம்காராய நமஹ, ஓம் ரம்யாய நமஹ, ஓம் மாயினே நமஹ, ஓம் விக்னஹர்த்ரே நமஹ, ஓம் கணாதிபாய நமஹ, ஓம் ஹ்ரீம் ஹரௌம் கம்யாய நமஹ, ஓம் ஹோம் ஜூம் சஹ ஹோம் சிவாய நமஹ, ஓம் ஜ்வராய நமஹ, ஓம் த்ராம் த்ராம் ரூபாய நமஹ, ஓம் துராதர்ஷாய நமஹ, ஓம் நாதபிந்துவாத்மகாய நமஹ, ஓம் அனிலாய நமஹ, ஓம் ரஸ்தாராய நமஹ, ஓம் நேத்ரநாதாய நமஹ, ஓம் சண்டீஷாய நமஹ, ஓம் மலையாச்சலாய நமஹ, ஓம் ஷடக்ஷர மகாமந்த்ராய நமஹ, ஓம் சஸ்திரபிருதே நமஹ, ஓம் சஸ்திரநாயகாய நமஹ, ஓம் சஸ்திரவேத்ரே நமஹ, ஓம் சஸ்திரீஷாய நமஹ, ஓம் சஸ்திரமந்திர பிரபூஜிதாய நமஹ, ஓம் நிர்வபுஷே நமஹ, ஓம் சுவபுஷே நமஹ, ஓம் காந்தாய நமஹ, ஓம் காந்தாஜன மனோகராய நமஹ, ஓம் பகமாலினே நமஹ, ஓம் பகாய நமஹ, ஓம் பாக்யாய நமஹ, ஓம் பகக்னே நமஹ, ஓம் பகபூஜிதாய நமஹ, ஓம் பகபூஜன சந்துஷ்டாய நமஹ, ஓம் மகாபாக்ய சுபூஜிதாய நமஹ, ஓம் பூஜாரதாய நமஹ, ஓம் விபாப்மனே நமஹ, ஓம் க்ஷிதிபீஜாய நமஹ, ஓம் தரோப்தி கிருதே நமஹ, ஓம் மண்டலாய நமஹ, ஓம் மண்டலாபாசாய நமஹ, ஓம் மண்டலார்த்தாய நமஹ, ஓம் விமண்டலாய நமஹ, ஓம் சந்திரமண்டல பூஜ்யாய நமஹ, ஓம் ரவிமண்டல மந்திராய நமஹ, ஓம் சர்வமண்டல சர்வஸ்வாய நமஹ, ஓம் பூஜா மண்டல மண்டிதாய நமஹ, ஓம் பிருத்வீ மண்டல வாசாய நமஹ, ஓம் பக்த மண்டல பூஜிதாய நமஹ, ஓம் மண்டலாத் பரசித்தயே நமஹ, ஓம் மகாமண்டல மண்டலாய நமஹ, ஓம் முகமண்டல சோபாட்யாய நமஹ, ஓம் ராஜமண்டல வர்ஜிதாய நமஹ, ஓம் நிஷ்பிரபாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் ஈசானாய நமஹ, ஓம் மிருகவியாதாய நமஹ, ஓம் மிருகாரிக்னே நமஹ, ஓம் மிருகாங்கசோபாய நமஹ, ஓம் ஹேமாட்யாய நமஹ, ஓம் ஹிமாத்மனே நமஹ, ஓம் ஹிமசுந்தராய நமஹ, ஓம் ஹேம்னே நமஹ, ஓம் ஹேமநிதயே நமஹ, ஓம் ஹேமாய நமஹ, ஓம் ஹிமானீஷாய நமஹ, ஓம் ஹிமப்ரியாய நமஹ, ஓம் சீதவாதசஹாய நமஹ, ஓம் சீதாய நமஹ, ஓம் அஷீதிகணசேவிதாய நமஹ, ஓம் ஆஷாஶ்ரயாய நமஹ, ஓம் திகாத்மனே நமஹ, ஓம் ஜீவாய நமஹ, ஓம் ஜீவாஶ்ரயாய நமஹ, ஓம் பதயே நமஹ, ஓம் பதிதாஷினே நமஹ, ஓம் பதயே நமஹ, ஓம் பாந்தாய நமஹ, ஓம் நிஃபாந்தாய நமஹ, ஓம் அனர்த்தநாசகாய நமஹ, ஓம் புத்திதாய நமஹ, ஓம் புத்தி நிலையாய நமஹ, ஓம் புத்தாய நமஹ, ஓம் புத்த பதயே நமஹ, ஓம் தவாய நமஹ, ஓம் மேதாகராய நமஹ, ஓம் மேதமானாய நமஹ, ஓம் மத்யாய நமஹ, ஓம் அமத்யாய நமஹ, ஓம் மதுப்ரியாய நமஹ, ஓம் மதுவ்யாய நமஹ, ஓம் மதுமதே நமஹ, ஓம் பந்தவே நமஹ, ஓம் தந்துமாராய நமஹ, ஓம் தவாஶ்ரயாய நமஹ, ஓம் தர்மிணே நமஹ, ஓம் தர்மப்ரியாய நமஹ, ஓம் தன்யாய நமஹ, ஓம் தான்யராஷயே நமஹ, ஓம் தனாவஹாய நமஹ, ஓம் தராத்மஜாய நமஹ, ஓம் தனாய நமஹ, ஓம் தான்யாய நமஹ, ஓம் மாண்யநாதாய நமஹ, ஓம் மதாலசாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் அலங்கரிஷ்ணவே நமஹ, ஓம் லங்காநாத சுபூஜிதாய நமஹ, ஓம் லங்கா பஸ்மப்ரியாய நமஹ, ஓம் லங்காய நமஹ, ஓம் லங்கேஷாரி பூஜிதாய நமஹ, ஓம் சமுத்ராய நமஹ, ஓம் மகராவாசாய நமஹ, ஓம் மகரந்தாய நமஹ, ஓம் மதான்விதாய நமஹ, ஓம் மதுராநாதகாய நமஹ, ஓம் தந்திராய நமஹ, ஓம் மதுராவாச தத்பராய நமஹ, ஓம் விருந்தாவன மனசே நமஹ, ஓம் பிரீதயே நமஹ, ஓம் விருந்தா பூஜித விக்ரஹாய நமஹ, ஓம் யமுனா புலினா வாசாய நமஹ, ஓம் கம்சசாணூர மர்தனாய நமஹ, ஓம் அரிஷ்டக்னே நமஹ, ஓம் சுபதனவே நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் மாதவாக்ரஜாய நமஹ, ஓம் வசுதேவசுதாய நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் கிருஷ்ணப்ரியதமாய நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் கிருஷ்ணத்வைபாயனாய நமஹ, ஓம் வேதசே நமஹ, ஓம் சிருஷ்டிசம்ஹாரகாரகாய நமஹ, ஓம் சதுர்விதாய நமஹ, ஓம் விஸ்வஹர்த்ரே நமஹ, ஓம் தாத்ரே நமஹ, ஓம் தர்மபராயணாய நமஹ, ஓம் யாதுதானாய நமஹ, ஓம் மகாகாயாய நமஹ, ஓம் ரக்ஷஃ குலவிநாசனாய நமஹ, ஓம் கண்டானாதாய நமஹ, ஓம் மகாநாதாய நமஹ, ஓம் பேரீ சப்த பராயணாய நமஹ, ஓம் பரமேஷாய நமஹ, ஓம் பராவிஜ்ஞாய நமஹ, ஓம் ஞானகம்யாய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ,
ஓம் பார்ஷ்வமௌலயே நமஹ. ஓம் சந்திரமௌலயே நமஹ. ஓம் தர்மமௌலயே நமஹ. ஓம் சுராரிக்னே நமஹ. ஓம் ஜங்காப்ரதர்தனாய நமஹ. ஓம் ஜம்பாய நமஹ. ஓம் ஜம்பாராதயே நமஹ. ஓம் அதீந்திரியாய நமஹ. ஓம் ஓம்காரகம்யாய நமஹ. ஓம் நாதேஷாய நமஹ. ஓம் சோமேஷாய நமஹ. ஓம் சித்திகாரணாய நமஹ. ஓம் அகாராய நமஹ. ஓம் அமிர்தகல்பாய நமஹ. ஓம் ஆனந்தாய நமஹ. ஓம் ரிஷத்வஜாய நமஹ. ஓம் ஆத்மனே நமஹ. ஓம் ரதயே நமஹ. ஓம் ஆத்மகம்யாய நமஹ. ஓம் யதார்த்தாத்மனே நமஹ. ஓம் நராரிக்னே நமஹ. ஓம் இகாராய நமஹ. ஓம் இதிகாலாய நமஹ. ஓம் இதிஹோதி பிரபஞ்சனாய நமஹ. ஓம் ஈஷிதாரி பவாய நமஹ. ஓம் ருக்ஷாய நமஹ. ஓம் ருகாரவரபூஜிதாய நமஹ. ஓம் த்ருவர்ணரூபாய நமஹ. ஓம் த்ருகாராய நமஹ. ஓம் த்ருவர்ணஸ்தாய நமஹ. ஓம் லராத்மவதே நமஹ. ஓம் ஐரூபாய நமஹ. ஓம் மகாநேத்ரிணே நமஹ. ஓம் ஜன்மமிருத்யுவிவர்ஜிதாய நமஹ. ஓம் ஓதவே நமஹ. ஓம் ஔதவே நமஹ. ஓம் அண்டஜஸ்தாய நமஹ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ பிரத்யக் போதானந்தஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம் அஹம் ருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்தி ப்ருஷ்டம் கிரேரிவ ஊத்வ பவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி த்ரவிணகம் சவர்ச்சசம் சுமேதா அமிருதோக்ஷிதஹ இதி த்ரிஷங்கூர் வேதானுபசனம்.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.